0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: இங்கதால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவான முனித கிருஷி மந்தனால உலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பர
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சி பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்ச
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேரு
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டி
2: அந்த நிட்டின ஜாகத மண்ண பரீட்சை மல் பொடுந்துள்ளார அஞ்சாண்டா நிட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் தா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூட 97 3 1 4 0 8 8 ஆஜி

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இறகு
1: இங்க தால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கசில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இறகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்காண்டு லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி இப்பந்தே குல்லுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி இப்பந்த குல்லு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேர்
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நிக்ளின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனை மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜுத கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திரகு பிலை போன் நம்பர் 97 3 5 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் குடரா 97 3 5 4 0 8 8 ஆஜி
3: மாத்தரேகலா சொல்மேலு யானு டி ஹர்ஷேந்திர குமார் தர்மஸ்தல எஸ்டிஎம் எஜுகேஷன் சன்ஸ்தே முக்கிய காரியதர்ஷி உஜிரே ஸ்ரீ தர்மஸ்தல மஞ்சுநாத்தேஸ்வர காலேஜித சமுதாய பானுலி கேந்திர ரேடியோ நீனாத 90.4 எஃப்எம் ஹொச ஹொச காரியக்ரம மூடுது பரவந்துண்டு ஜனசமுதாயத மாஹிதி சிக்ஷண ஆரோக்கிய நம்ம சம்ஸ்கிருதி இஞ்ச பேத்தே பேத்தே காரியக்ரமலு பிரசார ஆப்புண்டு கன்னட துளு கொங்கணி பேரி பாசிடு காரியக்ரம கேன்லே கிரண் திப்புலே ரேடியோ நினாதா 90